0: வீரமணி கண்டனே,
1: வில்லாளி வீரனே,
0: வீரமணி கண்டனே, எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு.